ஹோப்பாய் சிப்பாய் ஹுபாவா லுப்பாய் ரிகி திங்க பிபி திங்க இங்க மிங்க திங்க தும் எங்க பிரி ஹரக்கிடி ஹும்பா டுபா லுபா கு ஐ சொக்கு மக்கு சொக்கு மக்கு ஜிங்கி லக்கே ஐ சொக்கு மக்கு சொக்கு மக்கு ஜிங்கி லக்கே